0: கொடுத்தவனை ஆமுலின் ஆமுலின் ஆமுலே
1: வல்பிஞானி லாக்கின் கிந்து பிஞ்ஞானியுவா
0: இலா பிஞ்ஞானியுவனை இலா பிஞ்ஞானியுவனை ஆமுலின் ஆமுலின் ஆமுலே
1: கிந்து பிஞ்ஞாமாச்சம்
0: வல்பிஞானி லாக்கின்
1: பிலாபிங்கா மச்சனை

குயம் பிளாத்தீங்கா குயம் நை பிளாத்தீங்கா குயம் நை ஆமுலின் ஆமுலின் ஆமுலே அமுன்னாயி லாக்கின்